啊，十八拜大一拍竿，竿子光，竿子不也是？用一把扎在用摆，比海基不个奥子个用，用乌鸡话一打八不不不，个八只用二六，一打不比一踢打，一打个只阿个一打也是不掉，一打不比阿做大的，八不八不提不阿不比好比阿做大，一打一打不不得得开打呀，也是一打一打得过标阿个个，一打一打得得啥的扎在用。啊，我感谢到你的爸爸阿斯耶，阿达达比伊达阿皮留的教，白比巴斯伊达阿卡赫的地，我比伊达伊白表伊无阿伊达色伊只不丢，独苏的阿斯伊达巴里尤，白奥达苏比伊达爸爸卡巴里尤喂，也是伊达是的奥，这国丢奥阿吉的奥尤的吉啊。在他屋企有卡有困难呀，阿个屋企有巴萨巴斯巴吉，我屋企有阿个呀呀，卡乌鬼有伊斯，不哈皮达阿扎阿埃吉，在他不哈个巴丢的巴有用，阿吉我乌有帕吉不伊不到也阿做当，那做卡的瓦弟弟，那伊达屋企有阿斯埃拉罗的卡光卡丢不哈。要把这客家哟，国籍安二万代，不合皮不倒，皮得没不得，那我要过吧。我给我，我给我开二，有的几大一大几多大，把一大客家皮大一大，阿花客家带回去，一大合皮一大的，不一天一大客家都开来，把一大把哈那啥呀，都把啥一大送把牛，一何必拉把一把西门，把一大把。Bye, because it's a bubble of your ass.Ya piso daska abobi pas pas ya to de te ta kibo abobi ta ha ba dia to ta go de pu ka ha ka bi bo ta ka ha ka ta ha kibo I pu ao ya ta ha kibo ki ha kibo bo ao te ka yo go pu wo wo ko bo I ta so bo I ta kwa bo he ta kibo ao ya to lo ha ta I ta pu ang ya is o he ta ka ti sa kwi ti lo ko bi pa pu ba kaButi bui awi iti tagas el ya, totan kopi ya, totan di, ayo biyan tadi.